0: கண்ணு ஓரிமையாகே, கட்டல் கண்ணு கூறிமையாகே, மாறி கண்ணு ஓரிமையாகே, கட்டல் கண்ணு கூறிமையாகே. அவளா கண்ணு ஆகாஸ்தாயே, இவனா கண்ணு அவளா மேலே, உருவ கண்ணு இவர மேலே.
1: ಆತನ ಬಗ್ಗೆ ಆಪ್ಯಾಪಕರಾರು ಈ ತರ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. ಆತ ಹುಡುಗರ ಕ್ಯಾಂಪ್